கற்புரம் கும்படி பாடு ஜேசி கம்ம கஸ்தூரி எருவுகா கிரும்மரிஞ்சீ.

மாறி மாயி மீர மனைவிகள் மதனமான முரளிதாய் கிருஷ்ண ஜெய். மாலஹாரி தாரி மாயி மீர மனைவிகார் மதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய். கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய். ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.

பிரம்ம தர்சனம் பாக்யம்பு படைய கோரி பிரம்ம தரிசனம் பாக்யம்பு படைய கோரி வெத்துக்க போதுர சட்டிக்கு வெறி மனசா வெத்துக்க போயதுர சட்டிக்கு வெறி மனசா அதையோ மீலோ நென்னுன்னதி வெத்துக்கு மச்சட்டா இந்த கண்ணனு வேறெத்தி எருகபரத்து சாது சத்குண கண்யுலவு சபியுலாரா பிரம்மதார்சன பாக்யம்பு படைய கோரி வெத்துக போயுதுர சட்டிக்கு வெர்ரி மனசா